தட்டும் தீம் தத்தை தாம் தபம் தீம் தபம் கை சுந்தர கண்டரே ஆகு குஜம் கும் கும் கும் தரிக்கு குஜம்